0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by சொர்ண வில கூடுமோ என ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களுடைய சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தன்னை விசிட் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
2: இன் அசோசியேஷன் வித்
1: தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மிகச்ச சாய்ஸ் பீமா தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கால் 800-786 வாட்ஸ்அப் 7405055 or visit bima.com.qa
3: and Lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.

0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by சொர்ண வில கூடுமோ என ஆசங்க வேண்ட. வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களுடைய சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தன்னை விசிட் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
2: in association with
1: third party insurance நே மிகச்ச சாய்ஸ் பீமா third party liability. call 800-786 whatsapp 740-50555 or visit bima.com.qa
3: and lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by சொர்ண வில கூடுமோ என்ன ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களுடைய சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தனி visit மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
1: in association
0: with third party insurance ன மிகச்ச சாய்ஸ் பீமா third party liability. call 800-786 whatsapp 740-50555 or visit bima.com.qa
2: and lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.
3: Just feel like you're
4: Chennai beats
5: Tamil head of the hour
6: in the art of podumakkolanda

0: Morning Safari. Only on Radio Snow 91.7 FM. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by சொர்ண வில கூடுமோ என்ன ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களுடைய சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தன்னை visit மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
2: in association with
1: third party insurance ன மிகச்ச சாய்ஸ் பீமா third party liability. call 800-786 whatsapp 740-50555 or visit bima.com.qa
3: and lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop. Just

0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by சொர்ண வில கூடுமோ என ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களோட சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தன்னை visit மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்
2: in association
1: with third party insurance ன மிகச்ச சாய்ஸ் பீமா third party liability. call 800-786 whatsapp 740-50555 or visit bima.com.qa
3: and lulu hypermarkets supermarkets and department stores where the world comes to shop.
4: Just be

0: மாலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by சொர்ண வில கூடுமோ என்ன ஆசங்க வேண்டாம். வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களோட சொர்ண வில லாக் செய்யாம். உடன் தன்னை visit மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷோரூம்.
2: In association
1: with third party insurance ன மிகச்ச சாய்ஸ் பீமா third party liability. Call 800-786 WhatsApp 740-50555 or visit bima.com.qa.
3: And Lulu hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.
4: Just feel like you're
5: home. Chennai Beats.
6: Namu, head of the hour.
7: In the art of podumar kolanda.

0: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
1: This is home delivery only on Radio Sano 91.7 FM.
2: In association with Nesto Hypermarket, now open at Old Pass.

0: சென்னை பீட்ஸ்
1: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர்.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: 7FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Sano 91.7 FM
3: in association with Nest.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: தலைப்பக்கத்தில் சஃபாரி வேண்டும். சஃபாரியில் சேல் அப் டு 50%. கார்மெண்ட்ஸ், ஃபுட்வேர், லேடிஸ் பேக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக், டாய்ஸ், ஹவுஸ் ஹோல்ட், ஸ்டேஷனரி, ஸ்போர்ட்ஸ் தொடங்கி செலக்டட் ஐட்டம்ஸ்ல எல்லாம் சேல் அப் டு 50%. ஈ ப்ரமோஷன் அக்டோபர் 25 வரை மாத்திரம்.
1: சஃபாரி வேர்ல்ட் கிளாஸ் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், தோஹா, கத்தர். This is Matinee Masha, only on Radio Suno 91.7 FM. Matinee Masha, brought to you by Safari, world-class shopping experience, Doha, Qatar. And
2: சொர்ணவில கூடுமோ என்ன ஆசங்க வேண்டா, வெறும் 25% அட்வான்ஸ் நல்கி நீங்களுடைய சொர்ணவில லாக் செய்யாம். உடன் தன்னை விசிட் மலபார் கோல்டன் டைமண்ட் ஷோரூம்.

0: ஜாய் ஆலுகாஸ் 917 ஈவினிங்ஸ் பிரசன்டட் பை
1: ஜாய் ஆலுகாஸில் வெறும் 10% அட்வான்ஸ் நல்கி ஏറ്റവും குறைஞ்ச ஸ்வர்ண நிரக்கில் നിങ്ങളുടെ ஜுவல்லரி முன்கூட்டி புக் ചെയ്യൂ. ஆஃபர் நவம்பர் 7 வரை மட்டும்.
2: பவர்ட் பை
3: கத்தரின் அரபிக் மந்தியோட பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஜம்ஜம் மந்தி. மந்தி, மத்பி, மத்ஃபு, மத்குட் தொடங்கி ஆத்தென்டிக் அரபிக் குசின்ட ருசி அறியாம் கால் 4000 1707 and
4: Marza Hypermarket. Be fresh, be you. Visit your nearest store today.
5: Tamil Fresh. Tamil Fresh.
6: Hatta pudu Tamil paadal.
7: Tamil Fresh song of the hour.
8: Fresh, fresh.

0: ஜாய் ஆலுகாஸ் 917 ஈவினிங்ஸ் பிரசன்டட் பை
1: ஜாய் ஆலுகாஸில் வெறும் 10% அட்வான்ஸ் நல்கி ஏറ്റവും குறைந்த ஸ்வர்ண நிரக்கில் നിങ്ങളുടെ ஜுவல்லரி முன்கூட்டி புக் ചെയ്യൂ. ஆஃபர் நவம்பர் 7 வரை மட்டும்.
2: பவர்ட் பை
3: கத்தரினே அரபிக் மந்தியோட பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஜம்ஜம் மந்தி மந்தி மத்பி மத்ஃபுட் மத்குட் தொடங்கி ஆத்தென்டிக் அரபிக் குசின் ருசி அறியாம் கால் 4000 1707
4: and Marza Hypermarket. Be fresh, be you. Visit your nearest store today.